வருவனம் பதீஜுரத்கொண்டர மாஞ்சனேயம். ஓம் நமோ பசுபதி விசித்திர வீர ஹரபதி பிரபயகாரானந்தமாத்மரத்துதாபமத்ததேஹாயோ அஞ்சனி கர்மசம்பூதாயோ பிரகட விக்ரம வீர வைத்தியோ தானவயக்ஷராசதோ கிரகபந்தனாயோ பூதகிரக பிரேதகிரக பிசாசகிரக ஷாகினிகிரக டாகினிகிரக காகினிகிரக காமினிகிரக பிரம்மகிரக பிரம்மராசதகிரக சோரகிரக பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சாகச்ச ஆவேஷயாவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சமாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வாராகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன்மர்மய மர்மய மாறய மாறய சூர்ணய சூர்ணய ஹே ஹே ஹே ஸ்ரீராமச்சந்திராஜயா பிரஜயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன்மஸ்மி குரு குரு ஸ்வாஹா. ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ராம் ஃபட் ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமதே மம சர்வ சத்ரூன்மஸ்மி குரு குரு ஏகாதசத்வாரம் சர்வசத்ரூன் வசமானேதி நான்யதா இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் பாதா.